0: ஆறு சாப்பிட்டு போட நேரத்தால் திட்டம் மாற்றம்
1: जानकारी कराइन्छ।